தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு

திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு கிராணதா திருக்கிட்டு

திட்டத்திட்டத்தாக திட்டத்திட்டத்தானதா தானதா தா தா தா திரகடி திரகடி திரகடி திரகடி தா திரகடி திரகடி திரகடி தா திரகடி திரகடி திரகடி தா திட்டத்திட்டத்தாக திட்டத்திட்டத்தானதா தானதா திட்டத்திட்டத்தாக திட்டத்திட்டத்தானதா தானதா தாதாதா திருக்கடி திருக்கடி திருக்கடி